0: மாமா.
1: சொல்லிக்க ப்ரோ உண்டு பேசுறா.
0: வீக்கெண்ட் மா வீக்கெண்ட் மா லீக்கெட் மாமா.
1: டேய் பாய் டாக்டர் குமிக்கே.
0: வீக்கெண்ட் மா வீக்கெண்ட் மா லீக்கெட் மாமா.
1: ப்ரோ ஒன் லீக்க மச்சான் சமர்க்க ஸ்னாபில انا சமர்க்க மரா ஸ்டக்க தேந்தே.
2: Jeg kan ikke like morsom som ekte komikere, men kan ekte komikere joike? Hula-lo-lo, la-lo-lo, ei-lo-lo. Fader, jeg suger jo i det her også, men heldigvis har jeg et reinstyr så du kan bli med også.
0: Gi meg, man. Gi meg, baby. Skal vi gi ned i solnedgangen?
2: Yeah.
0: Gi meg, man. Gi meg, baby. Skal vi gi ned i solnedgangen?
2: Yeah.
0: Gi meg, man.